0: Blackningen ja, jag använder du.
1: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
2: இது SBS Tamil. மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஆனி திங்கள் 8ஆம் நாள் திங்கட்கிழமை.
3: இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன்
0: மற்றும் ரேணுகா துரைசிங்கம்.
3: எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான உரஞ்சிரி ஒயரங் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரே தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம்.
0: நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது.
3: இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறும் முக்கிய நிகழ்ச்சி என்னவென்று முதலில் பார்ப்போம்.
4: Today Melbourne is on top of the world.
5: If you want some really good Middle Eastern, you go to Sydney Road. You want some good Italian in the city. You got some Greek food out in Oakley, you know, Vietnamese food out in Springvale, Footscray.
6: What's the secret to a good cup of coffee?
7: Oh, making it from the heart, mate. It all comes from the heart, you know. It's like putting the love into it.
0: சமீப ஆண்டுகளில் சிட்னியை விட மெல்பர்ன் நாட்டின் பொருளாதார கலாச்சார மையமாக மாறி வருகிறது. இது குறித்த செய்தியின் பின்னணி ஒலிக்க இருக்கிறது. அத்துடன் NDIS-இல் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த உரையாடல் மற்றும் குழந்தை பெற சிக்கல்கள் குறித்து தம்பதிகள் அப்போது மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்பது பற்றிய உரையாடல், அதனோடு உலக செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் செய்திகளுக்கு செல்வோம்.

0: எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா பாலகிருஷ்ணன். எரிபொருள் வரி தளர்வை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீசி அறிவித்துள்ளார்.
1: And we also know that the impact of this conflict on the other side of the world will have a long economic tail to it. So there's still some uncertainty. The oil price has come down this week. We want to see that flow through, but it will take some time.
0: மக்கள் இன்னும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்பதை அங்கீகரிக்கும் வகையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் ஆந்தனி ஆல்பனீசி ஸ்கை நியூஸ் அஜெண்டாவிடம் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வழங்கப்பட்டு வரும் லிட்டருக்கு 32 சென்ட் தள்ளுபடி இனி 16 சென்டாக குறைக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளனர். பர்த் நகரின் தெற்கில் உள்ள தொலைதூர கடற்கரையில் நோயுற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்பெயரும் கடற்பறவையில் பறவை காய்ச்சல் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆஸ்திரேலியா முழுவதும் வைரஸ் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தற்போது பொதுமக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அதிகாரிகள் இணைந்து செயல்பட்டு வருவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியா அமெரிக்காவிடையிலான ஃபிஃபா கால்பந்து போட்டியை கடந்த சனிக்கிழமை ஃபெடரேஷன் ஸ்குவேரில் பார்க்க கூடியிருந்த சில ரசிகர்கள் புகைக்குண்டுகள் மற்றும் புகை வானவேடிக்கைகளை வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து சாக்கரோஸ் போட்டிகளின் போது பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையும் ஃபெடரேஷன் ஸ்குவேர் நிர்வாகமும் தயாராக இருப்பதாக விக்டோரிய பிரீமியர் ஜெசண்டா ஆலன் கூறியுள்ளார். குயின்ஸ்லாந்தில் மின்சார கட்டணக் குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாக வழங்காத எரிசக்தி நிறுவனங்களுக்கு எதிராக மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை முதல் பிராந்திய குடும்பங்களுக்கு மின்சார செலவு 6.1

0: SBS South Asian.
1: Your news from here
0: and hits from home.
2: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
3: நடைபெறும் வரி மாற்றங்கள் குறித்த சட்டத்தை நிறைவேற்ற லேபர் அரசு மற்றும் ஆஸ்திரேலியன் கிரீன்ஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதில் நெகட்டிவ் கேரிங் மற்றும் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நேயர்களே, இது எஸ்பிஎஸ் தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது,
4: 35 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தன்மை மிகவும் குறைஞ்சு 40க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 10% ஆன பெண்கள் மட்டுமே வந்துட்டு கர்ப்பம் தெரிக்கிற வாய்ப்பு வந்துட்டு இருக்கும். இதுவே ஆண்களுக்கு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 45 வயது வரை அவங்களுடைய கர்ப்பத்திறன் நார்மலாகவே வந்துட்டு இருக்கு கம்பேர்ட் டு பெண்கள்.
5: குழந்தை பெறு சிக்கல்கள் குறித்து தம்பதிகள் எப்போது மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும், IVF மற்றும் கருத்தரிப்பு சிகிச்சைகள் தொடர்பான நிபுணர் டாக்டர் பிரியா ராஜகோபால் அவர்கள் விளக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து NDIS முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்கள் பற்றிய உரையாடலும் காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி.
3: சமீப ஆண்டுகளில் சிட்னியை விட மெல்பர்ன் நாட்டின் பொருளாதார கலாச்சார மையமாக மாறி வருகிறது. வாழ்க்கை செலவு, வீட்டு விலை, இளைஞர்களின் விருப்பம் என பல காரணங்களால் மெல்பர்ன் இன்று அதிக கவனம் பெறும் விருப்பத்திற்குரிய நகரமாக மாறியுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
6: ஆஸ்திரேலியாவின் 2 முக்கிய நகரங்கள் என்றால் சிட்னி மற்றும் மெல்பர்ன். பல தசாப்தங்களாக சிட்னிதான் நாட்டின் பொருளாதார கலாச்சார மையமாக கருதப்பட்டது. ஆனால் சமீப ஆண்டுகளில் அந்த பார்வை மெல்ல மாறி வருகிறது. வாழ்க்கை செலவு, வீட்டு விலை, வேலை வாழ்க்கை சமநிலை, இளைஞர்களின் விருப்பம் என பல காரணங்களால் மெல்பர்ன் இன்று அதிக கவனம் பெறும் நகரமாக மாறியுள்ளது. குறிப்பாக வீடு வாங்குவதும் வாடகைக்கு வாழ்வதும் மெல்பர்னில் எளிதாகவும் மலிவாகவும் இருப்பது சிட்னியிலிருந்து மக்கள் இடம்பெயர முக்கிய காரணமாக உள்ளது. 2026 டைம் அவுட் உலக நகரங்கள் பட்டியலில் மெல்பர்ன் முதலிடத்தை பிடித்தது. 150 நகரங்களில் வாழும் 24,000 மேற்பட்ட மக்களின் கருத்துகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. மலிவு, மகிழ்ச்சி, கலாச்சாரம், உணவு தரம் போன்ற பல அளவுகோல்கள் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. டைம் அவுட் உலக நகரங்கள் பட்டியலில் ஆஸ்திரேலிய நகரம் ஒன்று முதலிடம் பிடித்தது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மெல்பர்ன் மேயர் நிக்கோலஸ் ரீஸ் தனது மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தினார்.
7: Today Melbourne is on top of the world. Today Melbourne is number 1.
6: மெல்பர்னின் குளிர்ச்சியான காலநிலை, நீண்ட குளிர்காலம், காஃபி கலாச்சாரம், தெருக்களில் விழும் இலைகளின் சத்தம், இவை அனைத்தும் நகரத்தின் தனித்துவமான அடையாளங்கள். முன்னாள் சிட்னி வாசிகளான பலர் மெல்பர்னின் இந்த மெதுவான அமைதியான வாழ்க்கை முறையையே பெரிதும் பாராட்டுகின்றனர். வீட்டு விலை மெல்பர்னின் பெரிய பலம். மெல்பர்ன் சிட்னியை விட மலிவாக மாறியதற்கான முக்கிய காரணம் வீட்டு விலைகளே என்று பாப்ட்ராக் மற்றும் காமன்வெல்த் பேங்க் தரவுகள் தெரிவிக்கின்றன. மெல்பர்னில் உள்ள வீடுகள் சிட்னியை விட சராசரியாக 39% வரை மலிவாக உள்ளன. 2026 நிலவரப்படி சிட்னியில் தனி வீடு ஒன்றின் சராசரி விலை 1.79 மில்லியன் டாலர்களாகும். மெல்பர்னில் தனி வீடு ஒன்றின் சராசரி விலை 1.08 மில்லியன் டாலர்களாகும். 2 நகரங்களுக்கிடையே சுமார் $700,000 வித்தியாசம் உள்ளது. இந்த அளவிலான விலை வேறுபாடு இதற்கு முன் இல்லாதது என்று மக்கள் தொகை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு சிட்னி வீட்டை வாங்க தேவையான குடும்ப வருமானம் வருடத்திற்கு சுமார் 232,000 டாலர்கள்

0: என்றால், அதே அளவிலான வீடு ஒன்றிற்கு மெல்பனில் 145,000 டாலர்கள் போதுமானது. நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. வாடகை செலவும் குறைவு. வீட்டு விலைகள் மட்டுமல்ல, வாடகையும் மெல்பனில் குறைவாக உள்ளது. 2 படுக்கை அறை கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட்டிற்கு சிட்னியை விட மெல்பனில் வாரத்திற்கு சராசரி 150 டாலர்கள் வரை குறைவாக வாடகை செலுத்தினால் போதுமானதாகும். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் மெல்பனில் வாடகை உயர்வு சதவீதம் சிட்னி உள்ளிட்ட மற்ற தலைநகரங்களை விட குறைவாகவே இருந்துள்ளது. இதுவே இளம் தொழிலாளர்கள், மாணவர்கள், புதிய குடும்பங்கள் மெல்பனை தேர்வு செய்ய முக்கிய காரணமாகிறது. மெல்பன் வீடுகள் மலிவாக இருக்கும் போதே அதன் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வருகிறது. 2000 ஆண்டிலிருந்து மெல்பனின் மக்கள் தொகை 3.5 மில்லியனில் இருந்து 5.5 மில்லியனாக உயர்ந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் மட்டும் மெல்பனிற்கு 1,05,000 புதிய மக்கள் குடியேறியுள்ளனர். அதுவே சிட்னிக்கு 75,000 புதிய மக்கள் குடியேறியுள்ளனர். இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் மெல்பன் சிட்னியை விட அதிக அளவில் வீடுகளை கட்டி வருவது. கடந்த 2 தசாப்தங்களாக மெல்பன் ஆண்டுதோறும் சிட்னியை விட அதிக வீட்டு அனுமதிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக உயரமான அபார்ட்மெண்ட்டுகள், குடியிருப்பு கோபுரங்கள் மெல்பன் நகர மையத்தில் பெரிதும் வளர்ந்துள்ளன. முதல் வீடு வாங்குபவர்களின் நகரம். சமீப காலத்தில் மெல்பன் ஆஸ்திரேலியாவின் முதல் வீடு வாங்குபவர்களின் தலைநகரம் என்ற பெயரை பெற்றுள்ளது. நாட்டில் முதல் முறையாக வீடு வாங்குபவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் மெல்பன் புறநகரங்களில் வீடு வாங்கியுள்ளனர். டண்டினாங், பிரவுன்ஸ்விக் போன்ற பகுதிகள் இதற்கு உதாரணம். இன்றைய சூழலில் முதல் வீடு வாங்குபவர்களின் சராசரி வயது 37 உயர்ந்துள்ளது. வட்டி விகிதங்கள், வாழ்க்கை செலவுகள் உயர்ந்துள்ள நிலையில் மெல்பன் இன்னும் ஓரளவு நிம்மதியான வாய்ப்பை வழங்குகிறது. இளைஞர்களின் நகரம். 20 வயதுகளில் உள்ள இளைஞர்கள் மெல்பனை அதிகம் விரும்புவதற்கு பல காரணங்கள் உள்ளன. மலிவான வீடுகள், பல்கலைக்கழகத்தின் பரவலான தேர்வுகள், கலை, இசை, நாடக கலாச்சாரம், இரவு வாழ்க்கை, சைக்கிள் ஓட்ட ஏற்ற நகரமைப்பு போன்றவை இளைஞர்கள் மெல்பனை தெரிவு செய்ய முக்கிய காரணங்களாக உள்ளன. கான்பரா, சிட்னி போன்ற நகரங்களில் இருந்து பல இளைஞர்கள் மெல்பனுக்கு குடிபெயர்ந்து படிப்பு முடிந்த பின்னரும் அங்கேயே தங்க முடிவு செய்கின்றார்கள். இது இளைஞர்களுக்கு ஏற்ற நகரம் என்பதே அவர்களின் பொதுவான கருத்தாக உள்ளது. மெல்பன் உணவுக்காக உலக அளவில் புகழ்பெற்ற நகரம். நிரந்தர சந்தைகள், உணவு மற்றும் மதுபான திருவிழாக்கள் நகரத்தின் உணவு கலாச்சாரத்தை வலுப்படுத்துகின்றன. காஃபி கலாச்சாரம் மெல்பனின் அடையாளமாகவே மாறியுள்ளது.
1: If you want some really good Middle Eastern, you go to Sydney Road. You want some good Italian in the city. You got some Greek food out in Oakley. You know, Vietnamese food out in Springvale, Footscray.
2: What's the secret to a good cup of coffee?
3: Oh, making it from the heart, mate. It all comes from the heart, you know. It's like putting the love into it.
4: It's the best of the best. That's why everyone moves here. That's why it's the most populated city we have.
5: The people, friendly people. So what else do you need?
0: மேலும் LGBTQ+ சமூகத்திற்கு மெல்பன் மிகவும் வரவேற்கும் நகரமாக கருதப்படுகிறது. நகைச்சுவை, நாடகம், இசை போன்ற கலை வடிவங்களில் மெல்பன் ஆஸ்திரேலியாவின் மையமாக நீண்ட காலமாக விளங்கி வருகிறது. அதே நேரத்தில் மெல்பன் பிரச்சினைகளற்ற நகரம் அல்ல. விக்டோரியா மாநிலத்தின் கடன் சுமை 194 பில்லியன் டாலர்கள் வரை உயரும் என கணிக்கப்படுகிறது. குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்ற குற்றச்சாட்டு, நகர மையத்தில் காலி கடைகள், அதிக வரிகள் போன்ற விமர்சனங்களும் இருக்கின்றன. சில பொருளாதார நிபுணர்கள் மெல்பன் வளர்ச்சி தரமான வளர்ச்சி இல்லை என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர். மக்கள் தொகை நிபுணர்களின் கணிப்புப்படி 2030கள் அல்லது 2040களில் மெல்பன் சிட்னியை முந்தி ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய நகரமாக மாறும் வாய்ப்பு அதிகம். எல்லைகள், கணக்கீட்டு முறைகள் காரணமாக இப்போது குழப்பம் இருந்தாலும் வளர்ச்சி திசை தெளிவாக மெல்பன் பக்கம் சாய்கிறது. சிட்னி தனது இயற்கை அழகு, துறைமுகம், கடற்கரைகளால் எப்போதும் தனித்துவம் வாய்ந்த நகரமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை செலவு, வீட்டு வசதி, இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், சமநிலையான வாழ்க்கை ஆகியவற்றில் மெல்பன் இன்று முன்னிலை வகிக்கிறது. அதனால்தான் சிட்னியில் கனவு காணலாம், மெல்பர்னில் அதை நிஜமாக்கலாம் என்ற கருத்து பலரிடமும் வலுவாக பரவி வருகிறது.
6: விளம்பர இடைவெளியின் பின் செய்தியின் பின்னணி தொடரும். Want instant MVP status? Join the new Dick's Scorecard Plus program. For $99, Scorecard Plus members enjoy 1 year packed with perks, like $80 in annual bonus rewards, free shipping with no minimum purchase, triple points on 2 purchases, and more. That's over $160 in benefits. Join Dick's Scorecard Plus today and score more than ever. Tap the banner to learn more. Exclusions and terms apply. Visit dicks.com/scorecardplus for details.
7: 1 second, you're enjoying your first day off in forever. Then, mid-lunch, your phone buzzes. A window's been broken at home, and you're miles away. In 1 second, everything can change. That's why ADT offers security systems with 24/7 monitoring, with tech that helps first responders prioritize your emergency. And with the ADT Plus app, you can stay informed and in control of your home from virtually wherever you are. When every second counts, count on ADT. Visit ADT.com to learn more.
8: BS Audio.
9: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
10: SBS Chill.
11: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
12: Can you describe that feeling for people who haven't experienced it?
13: SBS Hindi உப்லப்த் கர்வாதா है.
14: Far from the past. 60க்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி.
15: உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
16: sbs.com.au/audio.
17: நேயர்களே, செய்தியின் பின்னணி தொடர்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை. லெபனானை தொடர்ந்து தாக்கும் இஸ்ரேல். பிரிட்டன் பிரதமருக்கு நெருக்கடி. G7 உச்சி மாநாடு. அல்பேனியாவில் ட்ரம்ப் மருமகனுக்கு எதிராக போராட்டம். பொலிவியாவில் அவசர நிலை உள்ளிட்ட உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
18: ஈரான் அமெரிக்கா இடையே ஓர் இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்காக கத்தார் மற்றும் பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சியுடன் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளிடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட நிலையில், லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து காட்டி வரும் கடுமையான போக்கு மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையே லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்கள் காரணமாக ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. ஆனால் அந்த நீர்வழிப்பாதை அனைத்து கப்பல்களின் பயன்பாட்டிற்கும் திறந்தே இருப்பதாக அமெரிக்க இராணுவம் கூறுகிறது. லெபனானில் அதிக ஊதியம் பெறும் தங்களின் கைக்குழிகள் மூலம் பிரச்சனை ஏற்படுத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லையெனில் ஈரானை மீண்டும் மிக கடுமையாக தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடக்கும் சூழலில் பேசியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரும் முதன்மை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் காலிபாப் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை நிராகரித்திருக்கிறார். அவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதில் கவனமாக இருப்பது நல்லது, ஏனெனில் எங்கள் ஆயுதப்படைகள் முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் பதிலடி கொடுக்க தயாராக உள்ளன. அவர்கள் என்ன சொன்னாலும் இறுதியில் நாங்களே செயல்பட போகிறோம் என ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரித்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவுடனான லெபனான் அரசாங்கத்தின் நேரடி பேச்சுவார்த்தைகளை நிராகரித்துள்ள ஹிஸ்புல்லா, அப்பேச்சுவார்த்தைகள் லெபனானின் இறையாண்மையை குலைத்து இஸ்ரேலிய நலன்களுக்கு சேவை செய்யக்கூடியவை என கூறியிருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவுடன் நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசியிருக்கும் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினரான ஹுசைன் குர்பான் சாதே, முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்கள் மற்றும் அவற்றை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் என்றும், ஈரானின் எரிசக்தி துறை தொடர்பான தடைகளை தளர்த்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பாகிஸ்தானிய பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீப் வெளிப்படுத்திய கருத்து,
19: a day which is going to promote peace and prosperity not only in the region where crisis really created humongous challenges, but this will have global peace. And I must at this point in time, with the fullest sincerity at my domain, thank President Donald Trump for his visionary and very dynamic leadership, which has resulted in this meeting here today in beautiful city of Birkenstock. And I think here we are going to have wonderful discussions which will lead to hopefully very productive results in times to come.
18: இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சார்பாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பங்கு பெற்றிருந்தார்.
20: Outside the last few months, never before has the Iranian and American leadership met at such a high level. What the president has asked us to do is turn over a new leaf. to transform our relationship with the people of Iran and to extend an outstretched hand that says to the people of Iran that if your leadership is willing to give up being a driver of regional instability, if they are willing to give up nuclear weapons ambitions for the long term, then the United States is willing to fundamentally transform our relationship with that country. That is certainly our goal.
8: Well, we've seen great progress over the last just couple of days in ensuring that the ceasefire holds in Lebanon. These things are always a little bit messy. If you go back to how much was happening 3 months ago and compare it to 3 weeks ago, great progress has been made.
18: மத்தியஸ்த நாடாக கத்தார் பங்கேற்றிருந்த நிலையில் கத்தார் பிரதமர் முகமது பின் அல்தானி முன்வைத்த கருத்து
16: highlighted how important is this meeting, how historic is that event and how significant is that agreement, not only on the security of the region but also for the security of the world and for the global economy. Qatar will stay dedicated to this partnership to support these mediations until the end, until we reach a solution. We will always be a partner in bringing more peace, prosperity and hopefully better future for our region.
18: ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிகமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் வார்த்தை போர்கள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் சொந்த கட்சியான தொழிற்கட்சியிடமிருந்து எதிர்கொண்டு வரும் நெருக்கடியின் காரணமாக சில நாட்களில் பதவி விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதாக சமீபத்திய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. தனது போட்டியாளரான ஆண்டி பிரங்காம் இடைத்தேர்தலில் பெற்ற பெரும் வெற்றிக்கு பிறகு அவர் பதவியேற்கும் அதே நாளன்று ஸ்டார்மர் தனது பதவி விலகல் குறித்த முடிவை அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய தேர்தல் முடிவு பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவட் கூப்பர் உள்ளிட்ட தொழிற்கட்சி தலைவர்கள் ஸ்டார்மரை பதவி விலகுமாறு வலியுறுத்துவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த பல மாதங்களாக குறைந்து வரும் செல்வாக்கு, கொள்கை ரீதியான தவறுகள் மற்றும் சர்ச்சைகள் காரணமாக ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டில் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் G7 நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பு மிக சிறப்பாக அமைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வர தன்னால் இயன்றதை செய்வேன் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சுவிஸ் எல்லைக்கு அருகில் உள்ள எவியன் லெஸ் பெயின்ஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த உச்சிமாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்வேன் என்று கூறியதுடன் போர்க்களத்தில் இருதரப்பிலும் ஏராளமான இளைஞர்கள் உயிரிழந்து வருவதாக குறிப்பிட்டார். கடந்த வாரம் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய G7 நாடுகளுடனான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி பங்கு பெற்றிருந்தார். மேலும் G7 உச்சிமாநாட்டின் அங்கமாக ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆகியோருடனும் அவர் பேசியிருந்தார். உக்ரைனுக்கான வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதும் ராஜதந்திரத்தை முன்னெடுத்து செல்வதும் ரஷ்யா தனது போரை முடிவுக்கு கொண்டு வர செய்வதும் முக்கிய நோக்கமாக உள்ளது என்று இந்த கூட்டத்திற்கு பிறகு உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் தொடர்புடைய ஆடம்பர உல்லாச விடுதி திட்டத்திற்கு எதிராக அல்பேனியாவில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக கடும் எதிர்ப்பை சந்தித்து வரும் இத்திட்டத்திற்கு எதிராக நடந்த மிகப்பெரிய பேரணிகளில் இதுவும் ஒன்றாகும். பால்கன் பிராந்தியத்தைச் சேர்ந்த அல்பேனியாவின் பாதுகாக்கப்பட்ட கடற்கரை பகுதியில் ட்ரம்ப்பின் மகள் இவான்கா மற்றும் அவரது கணவர் ஜாரட் குஷ்னர் ஆகியோருடன் தொடர்புடைய உல்லாச விடுதி ஒன்றை அமைக்கும் திட்டத்தை எதிர்த்து மே மாத இறுதி முதல் ஒவ்வொரு நாள் மாலையும் போராட்டக்காரர்கள் ஒன்று கூடி வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை அன்று நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் அல்பேனியா மற்றும் அமெரிக்க குடிகளை ஏந்தியவாறு சிவப்பு நிற பலூன்களை பறக்கவிட்ட போராட்டக்காரர்கள் அல்பேனியா விற்பனைக்கு அல்ல என்ற முழக்கத்தை முன்வைத்திருந்தனர். பொலிவிய அதிபர் ரோட்ரிகோ பாஸ் பொலிவியாவில் அவசர நிலையை அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் உணவு மற்றும் எரிபொருள் விநியோகத்தை தடுத்துள்ள தடைகளை அகற்றுவதற்கான அதிகாரம் பொலிவிய இராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக பொலிவிய அதிபர் பதவி விலக கோரி கடந்த 50 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டங்களால் நாட்டின் பொருளாதாரம் முடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கிய சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் காரணமாக நிர்வாக தலைநகரான லாபாஸ் நகரம் மற்ற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பொலிவிய அதிபர் அரசாங்கத்திற்கு எதிரான சாலை மறியல்கள் இனி வெறும் சமூக போராட்டமாக இல்லை என்றும் மாறாக அவை பொலிவியாவின் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சியாக பார்க்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த நவம்பரில் அவர் பதவியேற்ற போது சமூக நலனை பாதுகாத்துக் கொண்டே நீண்டகாலமாக நீடிக்கும் எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணவும் மத்திய வங்கியின் கையிருப்பை மீண்டும் நிரப்புவதாகவும் பொலிவிய அதிபர் உறுதியளித்திருந்தார். அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்தே தங்கள் தேவைகளை புதிய அரசாங்கம் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி மலைவாழ் புறக்குடி மக்களும் கிராமப்புற தொழிலாளர் குழுக்களும் இப்போராட்டங்களை முன்னின்று நடத்தி வருகின்றன. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
1: நேர்களே, இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். பின்வரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கவிருப்பது குழந்தை பேறு சிக்கல்கள் குறித்து டாக்டர் பிரியா ராஜகோபால் அவர்களுடனான உரையாடல். அதைத் தொடர்ந்து NDIS-இல் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்கள் பற்றிய உரையாடல் இடம்பெற உள்ளது. தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்.
21: Want instant MVP status? Join the new Dick Scorecard Plus program. For $99, Scorecard Plus members enjoy 1 year packed with perks, like $80 in annual bonus rewards, free shipping with no minimum purchase, triple points on 2 purchases, and more. That's over $160 in benefits. Join Dick Scorecard Plus today and score more than ever. Tap the banner to learn more. Exclusions and terms apply. Visit dicks.com/scorecardplus for details.
22: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை SBS.com.au/tamil.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்டிஎஸ் தேசிய மாற்றுத்திறனாளர்கள் காப்பீட்டு திட்டத்தில் பெடரல் அரசு முன்மொழிந்துள்ள மாற்றங்கள் குறித்த செனட் சபை விசாரணை முடிந்துள்ளது. என்டிஏஎஸ் இல் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்கள், இதில் பயனர்கள் மற்றும் என்டிஏஎஸ் வழக்குனர்கள் உள்ள பயன்கள் மற்றும் சவால்களை விரிவாக விளக்குகிறார் சிட்னியில் உள்ள டிசபிலிட்டி ஆஸ்திரேலியா குரூப்பின் இயக்குநர் ராதிகா டே அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன்.
1: வணக்கம் ராதிகா.
2: வணக்கங்க.
1: ஃபெட்ரல் அரசு என்டிஐஎஸ்இல் சில சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் 2026 முதல் 2028 வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ள என்டிஐஎஸ் சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கங்களை முதலில் விளங்கப்படுத்த முடியுமா?
2: முக்கியமான மாற்றங்கள் என்டிஐஎஸோட பட்ஜெட் நிறைய ஓவர் ஸ்பெண்டிங் ஆயிட்டு இருந்திருக்கு. பிளஸ் அவங்களோட ரெகுலேஷன்ஸ்ல நிறைய கேப்ஸ் இருந்ததுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கு. ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் மினிமைஸ் பண்றதுக்காகவும் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காகவும் தான் நிறைய சேஞ்சஸ் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் ஃப்ரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா என்டிஐஎஸோட நோக்கம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, ஃபண்டிங்ல கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். வெறும் என்டிஐஎஸ் மட்டும் சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது இல்லாம ஒரு ஹோலிஸ்டிக் community based organizations, mainstream organizations oda participation oda when services deliver pananum அப்படின்றது அவங்களோட மெயின் நோக்கம். ஸோ தேர் எக்ஸ்பெக்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனும் இதில் நிறையா இருக்கணும். ஹெல்த் சிஸ்டம்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஜஸ்டிஸ் சிஸ்டம்ஸ், இது எல்லாம் இன்டர் ரிலேஷன், மோர் கவர்மெண்ட் கோஆபரேஷனோட சர்வீசஸ் டெலிவர் பண்ணணும்ட்டு தான் வந்துட்டு அவங்களோட முக்கியமான கோல்.
1: சரி, நீங்கள் கூறுவது போல என்டிஐஎஸ், ஃபவுண்டேஷனல் சப்போர்ட்ஸ் மற்றும் பொது சுகாதார சேவைகள் ஆகிய மூன்று அமைப்புகளை ஒன்றாக இணைந்து சேவை வழங்கும் வகையில் அரசு எவ்வாறு திட்டமிடுகிறது என்பதனை கூறுங்கள். ஏன் இவ்வாறு திட்டமிடுகிறது?
2: முக்கியமாக சர்வீஸ்ல வந்துட்டு நிறைய கேப்ஸ் இருக்கு, பிளஸ் டியூப்ளிகேஷன் இருக்கு, அதை மினிமைஸ் பண்ணணும். பிளஸ் ஒரு பார்ட்டிசிபெண்ட் என்டிஐஎஸ்க்கு குவாலிஃபை ஆகலைனாலும் அவங்களோட இஷ்யூஸ், இட் இஸ் அ ரியலிஸ்டிக் இஷ்யூ தே மே பி எக்ஸ்பீரியன்ஸிங், அதனால மற்ற சர்வீசஸோட அவங்க வந்துட்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த மாற்றங்கள்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் வந்துட்டு என்டிஐஎஸ்க்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு வகையான ஆக்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஒன்லி ஏர்லி இன்டர்வென்ஷன் கேட்டகரி, ஒன்னொன்று வந்துட்டு கன்ஃபர்ம்டு டயக்னோசிஸ் ஆஃப் டிசபிலிட்டி கேட்டகரி. இப்போ ஒவ்வொரு டிசபிலிட்டி டயக்னோசிஸ்க்கும் இப்போ வந்து ஒரு கோட் அசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு இது லைஃப் லாங் கண்டிஷன், இது வந்துட்டு ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூ கிடையாது, இந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது, இது வந்து ஒரு இல்னஸ் கிடையாது, தட் ரிக்வயர்ஸ் ட்ரீட்மெண்ட், பட் இட் இஸ் அ கண்டிஷன் தட் ரிக்வயர்ஸ் லாங் டேர்ம் சப்போர்ட். அப்படி உள்ள பார்ட்டிசிபெண்ட் வில் கெட் அ கன்ஃபர்ம்ட் என்டிஐஎஸ் டயக்னோசிஸ். இப்போ நிறைய குழந்தைங்க தே ஹாவ் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், ஏர்லி இன்டர்வென்ஷன் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணா சம் ஆஃப் தோஸ் இஷ்யூஸ் கேன் பி மிட்டிகேட்டட். அந்த ஃபங்க்ஷன் தே வாண்ட் டு டூ அ கிளியர் செப்பரேஷன். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் தான் உங்க ஃபவுண்டேஷனல் சப்போர்ட்ஸ் இப்போ வந்து மாத்தி பண்றாங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் சப்போர்ட் மெயின்லி இஸ் டார்கெட்டட் டு 0 to 8 ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன். அதனால தான் வந்துட்டு இந்த த்ரைவிங் கிட்ஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். அதே போல வே மேபி அதர் இஷ்யூஸ் வேற ஒரு மெடிக்கல் இஷ்யூனால பர்சன் மே எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் டிசபிலிட்டி, அந்த மாதிரி டெம்பரரி இஷ்யூஸ் தே ஸ்டில் நீட் சப்போர்ட். அந்த பர்டிகுலர் பார்ட்டிசிபென்ட் தே கேன் கெட் ஃபவுண்டேஷனல் சப்போர்ட்ஸ் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் ஹெல்த் சர்வீசஸ், ஒன்னா எஜுகேஷன் சர்வீசஸ் மூலமாவோ இல்லை மெடிக்கல் சர்வீசஸ் மூலமாவோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங்னு பார்த்தோம்னா நிறைய ஏர்லி இன்டர்வென்ஷன் சப்போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டடாக இருப்பாங்க. ஸோ என்டிஐஎஸ்ல அவங்களுக்கு தே மைட் ரீடைரக்ட் தம் டு தட் சர்வீஸ், நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஆக்சஸ் தீஸ் சர்வீசஸ். உங்களுக்கு ஒரு பீடியாட்ரிஷியன் தே மைட் ரெஃபர் அந்த குழந்தை டு அன் ஓடி ஆர் ஸ்பீச் தெரபிஸ்ட். அதுக்கு வந்து ஸ்பெஷல் மெடிக்கேர்லேயே ஐட்டம் கோட்ஸ் இருக்கு, அண்ட் அப் டு 10 செஷன்ஸ் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாட் என்டிஐஎஸ் இஸ் பிளானிங் இஸ் அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹூ ஹாவ் பெர்மனன்ட் டிசபிலிட்டிஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறாங்க. and they want to rope in all these other community support providers to link them so that the funding can be utilized for those who really require that funding.
1: NDIS திட்டமிடல், அதாவது framework planning, அதிலும் மாற்றங்கள் வர இருப்பதாக அறிகிறோம். ஜூலை 2026 முதல் இது அறிமுகமாக இருப்பதாக அறிகிறோம். இதில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் வர உள்ளன?
2: இப்போ கரண்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெட்டர் கிடைக்கும், ஒரு பீடியாட்ரிஷியன் இருந்தோ இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனலோ இல்லை அலைட் ப்ரொஃபஷனல் ஓடி இல்லை ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் என்டிஏ ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமான மாற்றம் என்ன வரப்போகுதுன்னா, வந்து என்டிஐஎஸ்ஏ அவங்களே அசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண போகிற டூல் கால்ட் ஐகேன். அதாவது பார்ட்டிசிபெண்ட்னால அவங்களா என்னவா பண்ண முடியும், என்ன சப்போர்ட்டோட பண்ண முடியும், என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ட்டு அசஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு டூல் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு அவங்க சப்போர்ட் நீட்ஸ் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக அவங்களே டிட்டர்மின் பண்ணுவாங்க. மற்ற ப்ரொஃபஷனலோட ஒப்பீனியன் தே நாட் கோயிங் டு ரிலை. அதுதான் முக்கியமான சேஞ்சஸ். அதனால நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, என்டிஐஎஸ்ஏ அவங்களே அசஸ் பண்ணி அவங்களே சொன்னாங்கன்னா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும், அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கோ டு அன் எக்ஸ்டர்னல் பாடி. அதனால இந்த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் ஆக்சஸ் இன்னும் கடினமாகும் அப்படின்ட்டு பப்ளிக் நிறைய ஃபீல் பண்றாங்க.
1: இந்த புதிய திட்டமிடல் முறையில் என்டிஐஎஸ் பட்ஜெட்கள் எவ்வாறு அமைக்கப்பட உள்ளன மற்றும் ஃப்ளெக்சிபிள் ஃபண்டிங், ஸ்டேட்டட் சப்போர்ட் ஃபண்டிங் கேள்விப்படுகிறோம், அதனையும் விளங்கப்படுத்த முடியுமா?
2: ஃபண்டிங் மெயினா வந்து மூணு கேட்டகரி ஆஃப் ஃபண்டிங் இருக்கு. கோர் ஃபண்டிங்ல வந்து சப் கேட்டகரிஸ் இருக்கு. முக்கியமா கோர் கேட்டகரி உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்னால என்ன செய்ய முடியாதோ, ஒரு சப்போர்ட் ஒர்க்கர் மூலமாவோ இல்லை ஒரு பொருள் அவங்களுக்கு தேவை டு மேக் கெட்டிங் திங்ஸ் டன், ஸோ அது வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் ஃப்ளெக்சிபிளாக வச்சுருப்பாங்க. ஸோ சே ஒரு பார்ட்டிசிபெண்ட் $50,000 ஃபண்டிங் வந்துட்டு அந்த நாலு சப் கேட்டகரியில் அசைன் பண்ணாங்க, ஒரு கேட்டகரியிலேருந்து இன்னொரு சப் கேட்டகரி அந்த ஃபண்டிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸ்டேட்டட் ஃபண்டிங் யூஸ்வலி கொஞ்சம் ஹை காஸ்ட் ஐட்டம்ஸ், தெரப்பியூட்டிக் சப்போர்ட்ஸ், பிஹேவியர் தெரப்பி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டேட்டட் சப்போர்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டட் சப்போர்ட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக ஒரு கேட்டகரியில் இருந்துட்டு இன்னொரு கேட்டகரி ஃபண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இப்போ $20,000 பிஹேவியர் சப்போர்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிஹேவியர் சப்போர்ட்க்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு பார்ட்டிசிபெண்ட் யூஸ் பண்ண முடியும். எந்த ஃபண்டிங் அவங்க யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அது வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடும். இப்போ ப்ராப்ளம் யூஸ்வலி அக்கர்ஸ் ஸ்ட்ரிக்டர் ரெஜிமெண்டட் ரிலீஸ் பீரியட் இருக்கும்போது. When unplanned events happen, then participants find it very difficult to manage without the adequate funding. So there are challenges with the stricter controls for funding release.
1: அரசு கொண்டு வர நினைக்கும் இந்த NDIS சீர்திருத்தங்களினால் பயனாளர்களுக்கு இது நன்மையா அல்லது பாதிப்பை கொண்டு வருமா?
2: பயனாளர்களுக்கு ஃபண்டிங்கில் வந்துட்டு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அவங்களோட சப்போர்ட் தேவைக்கு உள்ளான ஏத்தமான ஃபண்டிங் வந்துட்டு பிளானர்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணி அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் தே கேன் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஏகே அவங்களுக்கு தேவையுள்ளான சப்போர்ட் தகுந்த சர்வீஸ் மூலமாக தகுந்த டைமில் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுலேயும் சேலஞ்சஸ் என்னென்னா, சப்போர்ட் பிளானரே டிசைட் பண்ணுறதுனால வேற தேர்ட் பார்ட்டி மெடிக்கல் ப்ரொஃபஷனலோ இல்லை அன் ஆர்கனைசேஷன் தட் பயனாளர்கள் நேருக்கு நேர் பார்த்துருக்காங்க, அவங்களோட டெய்லி சேலஞ்சஸ் என்னன்ட்டு நான் அவங்களுக்கு புரியும். ஸோ அதை எடுத்து சொல்றதுக்கு இப்போ சப்போர்ட் கோஆர்டினேட்டர்ஸ்னு ஒரு ஒரு ரோல் இருக்கு. அந்த சப்போர்ட் கோஆர்டினேட்டர் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்கிட்ட அசைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு முக்கியமான சேலஞ்ச். அந்த மாதிரி சப்போர்ட் கோஆர்டினேட்டர் வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு அசைன் பண்ணாங்கன்னா, இப்போ என்டிஐஎஸ் எய்ம் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சேலஞ்சஸ் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸே தனக்கு தானே அவங்க அட்வொகேட் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தென் தே வில் பி அட் அ டிஸ்அட்வான்டேஜ். அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணாங்கன்னா இட் வில் ரியலி பெனிஃபிட் த பார்ட்டிசிபெண்ட்ஸ்.
1: இந்த சீர்திருத்தங்களால் உங்களை போன்ற என்டிஐஎஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு இது நன்மையா அல்லது பாதிப்பை கொண்டு வருமா?
2: ப்ரொவைடர்ஸ்க்கு இந்த சிஸ்டம் மூலமா இந்த சேஞ்சஸ் மூலமா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. மெயின் ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ சேஞ்சஸ் மாற்றங்கள் வர எப்படி வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பாதிக்குமோ அது ப்ரொவைடர்ஸே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ என்டிஐஎஸ்ஏ வரும் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸோ இல்லை ஒர்க் ஷாப் அந்த மாதிரி எதுவும் கொண்டு வர மாதிரி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல கம்யூனிட்டிக்கு. ஸோ ப்ரொவைடர்ஸ் மேலே வந்துட்டு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுற சேஞ்சஸ் நிறைய டாக்குமெண்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வீஸ் வந்துட்டு ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணணும். ப்ரொவைடர்ஸ் இன்டர் கவர்மெண்டல் பார்ட்டிசிபேஷன் நிறைய என்டிஐஎஸ் எதிர்பார்க்கறதுனால ப்ரொவைடர்ஸ் அவங்களோட கம்யூனிட்டியில் மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் யார் யார் இருக்காங்க, அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்கள வந்துட்டு நம்ம எப்படி நம்ம பார்ட்டிசிபெண்ட்டோட நம்ம லிங்க் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து ப்ரொவைடர்ஸ் தே ஹாவ் டு கோ அவுட் நெட்ஒர்க் அண்ட் ரீசர்ச். இல்லைனா கம்யூனிட்டியில் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன லைசன்சிங் இருக்குது, அந்த நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஐஎஸ்ஏ ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் எந்த நியூஸும் இல்லை செக்டரில். ஸோ தட் இஸ் அனதர் பிக் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ப்ரொவைடர்ஸ். முக்கியமாக இன்னொரு சேஞ்ச் இந்த மாற்றங்கள்னால என்னன்னா என்டிஐஎஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபண்டிங்க்கு வந்து என்ன அவுட்கம்ஸ் எப்படி பார்ட்டிசிபென்ட்ஸ் பெனிஃபிட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்டிங் மூலமாக வந்துட்டு என்ன அவுட்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்ட்டுனே என்டிஐஎஸ் எவிடன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அந்த எவிடன்ஸ் கேதர் பண்ணுறது கம்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொவைடர்ஸ். அசஸ் பண்ணோன்னா அந்த அசஸ் பண்ணுறதுக்கு என்ன டூல் இருக்குது அப்படின்றது வந்துட்டு என்டிஐஎஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒவ்வொரு ப்ரொவைடரும் அவங்களே ஒரு அசஸ்மெண்ட் டூல் டிசைன் பண்ணணும். ஸோ என்டிஐஎஸ் நாங்கள் கன்சிஸ்டன்சி கொண்டு வரோம், கொண்டு வர்றதுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு ப்ரொவைடரோட ப்ராக்டிஸ் மாறுறதுனால டு எக்ஸ்பெக்ட் தட் கன்சிஸ்டன்சி ரொம்ப கஷ்டமாகும். மெயின் ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எவிடன்ஸ் ரெக்குவயர்மெண்ட், இந்த இன்டர் ஏஜென்சி கொலாபரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் பார்ட்டிசிபெண்ட் அவுட்கம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ப்ரொவைடர்ஸ் ரெக்குவயர் ஸ்டாஃப் ஹூ நீட் வெரி ஸ்ட்ராங் கேஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். அதனால அவங்களோட ஸ்டாஃப் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஆல் தீஸ் பிகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கா செக்டரில் கரண்ட்லி, அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் அட் திஸ் டைம். தட்ஸ் வை இப்போ நிறைய ப்ரொவைடர்ஸ் ஆர் குவெஸ்டனிங் நம்மளால கேன் வி கண்டினியூ டு ப்ரொவைட் அ சர்வீஸ் இன் திஸ் கிளைமேட் ஆஃப் சேஞ்ச். அதனால நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபியர் இருக்கு, என்ன ஆகும், கரெக்ட் சப்போர்ட் ப்ரொவைடர் மூலமா எனக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் பெரிய கேள்வியா இருக்கு இப்போ.
1: மிக்க நன்றி ராதிகா அவர்களே. இதில் வருகின்ற மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதில் பல சிக்கலான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தபோதும் நீங்கள் உங்களால் முடிந்தவரை அதனை தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: என்டிஏஎஸ்ஸில் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்கள், இதில் பயனர்கள் மற்றும் என்டிஏஎஸ் வழங்குநர்கள் உள்ள பயன்கள் மற்றும் சவால்களை குறித்து விளக்கியவர் டிசபிலிட்டி ஆஸ்திரேலியா குரூப்பின் இயக்குநர் ராதிகா டே. அவரோடு உரையாடியவர் செல்வி இன்பசேகரன்.
3: Want instant MVP status? Join the new Dick's Scorecard Plus program. For $99, Scorecard Plus members enjoy 1 year packed with perks, like $80 in annual bonus rewards, free shipping with no minimum purchase, triple points on 2 purchases, and more. That's over $160 in benefits. Join Dick's Scorecard Plus today and score more than ever. Tap the banner to learn more. Exclusions and terms apply. Visit dicks.com/scorecardplus for details.
4: One second, you're enjoying your first day off in forever. Then, mid-lunch, your phone buzzes. A window's been broken at home, and you're miles away. In 1 second, everything can change. That's why ADT offers security systems with 24/7 monitoring, with tech that helps first responders prioritize your emergency. And with the ADT Plus app, you can stay informed and in control of your home from virtually wherever you are. When every second counts, count on ADT. Visit ADT.com to learn more.
5: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
6: SBS audio app ஐ தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS audio app ஐ App Store அல்லது Google Play இலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். குழந்தை பேறு சிக்கல்கள் குறித்து தம்பதிகள் எப்போது மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும், IVF மற்றும் கருத்தரிப்பு சிகிச்சைகள் பற்றிய தவறான நம்பிக்கைகள் உட்பட பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் மகப்பேறு மற்றும் கருத்தரிப்பு தொடர்பான நிபுணர் டாக்டர் பிரியா ராஜகோபால் அவர்கள். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் டாக்டர் பிரியா.
7: வணக்கம் ரேணுகா.
0: டாக்டர், உங்களை எங்களது கழகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் நிறைய முக்கியமான கேள்விகளுக்கு பதில்களை கண்டறிய இருக்கிறோம். முதலில் எங்களுக்கு சொல்ல முடியுமா, ஒரு தம்பதியர் அவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பதில் சிக்கல்கள் இருக்கக்கூடும், குறிப்பாக இந்த கருத்தரிக்கும் திறன் இல்லாமல் போவதற்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன?
7: முதல் காரணமாக இப்போ நம்ம அதிகமாக பார்க்குறது ரேணுகா, கருத்தரிக்கும் திறன் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம். ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் சொல்லப்படுகிற பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், எண்டோமெட்ரியோசிஸ், அதுவே போல் நம்ம நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், தைராய்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். பெல்விஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை மற்றும் அதனுடைய டியூப்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு காரணமாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு உண்டான குறைபாடுகள். அதே போல் ஆண்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ், அதாவது விந்தணுவோடைய கவுண்ட்ஸும் சரி அதனுடைய மூமெண்ட்டும் சரி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டே வந்துட்டு வருது. அடுத்த காரணம், இப்போது தம்பதிகள் அவங்க குழந்தை பெறும் சராசரியான வயதும் கூடிக்கிட்டே போகிறனால இதை வந்துட்டு அட்வான்ஸ்டு ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு முக்கிய காரணமாக அமைது.
0: நீங்கள் சொன்ன இந்த வயது டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக எந்த வயதுக்கு பிறகு ஆணுக்காக இருக்கலாம் அல்லது பெண்ணுக்காக இருக்கலாம் இந்த கருத்தரிக்கும் திறன் குறைவடைகிறது?
7: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த 30 வயது வரை அவங்களுடைய கர்ப்பத்திறன் நார்மலாக இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு 90% பெண்கள் கர்ப்பமாகறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். 30 வயதுக்கு அப்புறம் அவங்க மெதுவாக அவங்களுடைய கர்ப்பத்திறன் குறைய ஆரம்பிக்கும். 35 வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தன்மை மிகவும் குறைஞ்சு 40 அப்புறம் ஆல்மோஸ்ட் 10% ஆன பெண்கள் மட்டுமே வந்துட்டு கர்ப்பம் தரிக்கிற வாய்ப்பு வந்துட்டு இருக்கும். இதுவே ஆண்களுக்கு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 45 வயது வரை அவங்களுடைய கர்ப்பத்திறன் நார்மலாகவே வந்துட்டு இருக்கு கம்பேர்ட் டு பெண்கள். 45 வயதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விந்தணுவோடைய கவுண்ட் அல்லது வந்துட்டு அதனுடைய நேச்சர் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு குறைய தொடங்கும். அதில் நிறையா வந்துட்டு டிஎன்ஏலே டேமேஜ் எல்லாம் வந்து மிஸ்கேரேஜஸ்க்கான சான்சஸ் 45 வயதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு வந்துட்டு அதிகமாகுது.
0: சரி, சில தம்பதியருக்கு கவலை இருக்கலாம், திருமணம் முடித்தோ அல்லது அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே அவர்கள் கவலை கொள்ள தொடங்கலாம், ஐயோ எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையே என்று. ஆனால் எவ்வளவு காலத்துக்கு அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி முயற்சிக்கலாம், எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர்கள் சிகிச்சை ஒன்றுக்கு செல்ல வேண்டும்?
7: இது ஒரு நல்ல க்வெஸ்சன் ரேணுகா. ஏன்னா ஒரு நார்மலாக, அதாவது இயற்கையாக எல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு எவ்வளோ காலம் அவங்க வெயிட் பண்ணலாம்ங்கிறது முக்கியமாக பெண்ணின் வயதை பொறுத்திருக்கு. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் முன்னாடி இல்லாதவங்களுக்கு பெண்ணின் வயது 35 கம்மியாக இருக்கும்போது 12 வரை அவங்க இயற்கையாக வந்துட்டு ட்ரை செய்யலாம். அதுவே பெண்ணுடைய வயது 35 மேற்படியாக இருக்கும்போது அவங்க ஒரு 6 கர்ப்பம் தரிக்கலைன்னா மருத்துவர் அணுக வேண்டியது இருக்கும். இது பொதுவாக நம்ம சொல்கிறது. இதுவே அவங்களுக்கு முன்னவே ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், கைனகாலஜி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, இல்லை சர்ஜரி நடந்திருக்கு. ஆணுக்கு வந்துட்டு டெஸ்டிகுலர் ட்ராமான்னு வந்துட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்கும் சர்ஜரிஸ் நடந்திருக்கலாம். இப்படி இருக்கிறவங்க இந்த காலங்களுக்கு முன்னமே வந்துட்டு ஒரு மருத்துவரை சந்திக்கிறது நல்லது.
8: சரி, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் எப்படியான அறிகுறிகளை அந்த பெண்ணை அசட்டை செய்யக்கூடாது?
7: பெண்கள் பொதுவாகவே அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றின ஒரு டைரி அல்லது ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்துட்டு இருக்க வேணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக எத்தனை தடவை அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னு. பீரியட்ஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வென்சி ஒரு 22 நாளைக்கும் கம்மியாகவே வந்துட்டு இருக்கு, இல்லை 35 நாளைக்கும் கூடுதலாக ஆயிடுதுன்னு சொன்னால், இல்லை பீரியட்ஸ் ஆகிற சமயத்தில் அவங்களுக்கு ரத்தப்போக்கு ரொம்ப கூடுதலாக வந்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையே வந்துட்டு பேட்ஸ் மாத்துகிற மாதிரி இருக்குது, அல்லது அதிகம் வலி வந்தால், பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னமே அல்லது பீரியட்ஸின் டைம் அப்போ அதிகமாக வலி வர்றது. முன்னெல்லாம் வந்துட்டு வலி வந்தால் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எந்த வலி வந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான அசஸ்மெண்ட் வந்துட்டு செய்துக்கணும். இல்லை அவங்களுக்கு வெள்ளப்படுறதுலையே வந்துட்டு சில அப்னார்மாலிட்டிஸ் இருக்கலாம், அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி அல்லது அதில் வந்துட்டு ஒரு ஸ்மெல் வந்தால், இது எல்லாமே வந்துட்டு பிரச்சனைகள். அதாவது ஃபைப்ராய்ட்ஸாக இருக்கலாம், பெல்விக் இன்ஃபெக்ஷன், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்க்கான அறிகுறிகள். இது இருக்கும்போது அவங்க வந்துட்டு தள்ளி போடக்கூடாது, உடனே டெஸ்ட் அல்லது அசஸ்மெண்ட் செய்துக்கிறது நல்லது.
8: குழந்தையின்மைக்கு நிறைய பேர் இந்த IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்வார்கள், அல்லது வேறு அது தொடர்பான கருத்தரிப்பதற்கான சிகிச்சைகளுக்கு செல்வார்கள். எப்போது ஒருவர் இத்தகைய சிகிச்சைகளுக்கு நான் செல்லலாம் என்று தீர்மானிக்கலாம் டாக்டர்?
7: முன்ன ஒரு க்வெஸ்சனுக்கு நான் எவ்வளோ காலம் வரைக்கும் நார்மலாக வெயிட் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போது அந்த காலம் கடந்துருச்சுன்னு சொல்லுவோம். இப்போ சிலருக்கு 12 மாதம் அல்லது ஒரு சிலருக்கு 6 மாதம் கடந்துருச்சு. இது முன்ன எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாதவங்களுக்கு. இதுவே முன்னாடி நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு என்னென்ன வார்னிங் சைன்ஸ் இருக்கணும்னு வந்துட்டு கேட்டிங்க இல்லையா, அதில் எது இருந்தாலும் அப்படிப்பட்ட பெண்கள் உடனே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு செல்வது நல்லது.
8: இதேவேளை மிஸ்கன்செப்ஷன்ஸ், தவறான புரிதல்கள் நிறைய பேருக்கு நிறைய விடயங்களில் இருக்கிறது, குறிப்பாக மருத்துவத்தை பொறுத்தவரையில், குறிப்பாக இந்த IVF, அதில் எத்தகைய தவறான புரிதல்கள் இருக்கின்றன டாக்டர்?
7: IVF-க்கு வரக்கூடிய தம்பதிகளில் நம்ம மெயினாக என்ன பார்ப்போம்னு சொன்னால், அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இப்போ நம்ம சில இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கறதில்ல, அது மூலமாக அவங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ், அதாவது மெயினாக வந்துட்டு கேன்சர் போன்ற பிரச்சனைகள், இல்லை ஏர்லியாகவே வந்துட்டு மெனோபாஸ் வந்துடுற ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பெண்கள் வந்துட்டு நினைக்கிறாங்க. அது தவிர, இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் மெயினாக ஒவ்வொரு மாதமும் நார்மலாகவே எத்தனை முட்டை வந்துட்டு ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்துட்டு உபயோகப்படுத்தும். ஒரு ஷார்ட் டேர்ம்னு சொல்லக்கூடிய சிறிது காலத்துக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமே தவிர லாங் டேர்மாக அவங்களுக்கு பாதிப்புகள் வராது அவங்க உடலுக்கு. இன்னொன்று, IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க ஆர் எந்த ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரவங்க IVF மட்டுமே தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு கூட நினச்சி வர்றது உண்டு. அவங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறது மெடிக்கேஷன் மூலமாகவும், அதே போல் அவுட் பேஷன் செய்யக்கூடிய IUI அப்படிங்கிற ஒரு மினிமலி இன்வேசிவான ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. இதெல்லாமுமே வந்துட்டு பலவிதமான ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால், IVF மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடோடவோ அல்லது வந்துட்டு அவ்வளவு ஒரு ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்காதுங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷனும் இருக்குது. இதுவும் வந்துட்டு நான் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய விந்தணுக்களை தான் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம லேபில் எம்ப்ரியோவாக க்ரியேட் பண்ணி செலுத்துகிறோம். ஸோ அதனால் எந்த ஒரு குறைபாடுகளோ அல்லது வந்துட்டு ஹெல்த் எஃபெக்ட்ஸோ வந்துட்டு பேபிக்கு இருக்காது. இன்னொரு முக்கியமான ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னு சொன்னால், IVF மூலமாக நிறையா வந்துட்டு ட்வின்ஸ் அல்லது வந்துட்டு இரட்டை குழந்தைகள் அல்லது அதுக்கும் மேற்பட்ட மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இல்லை வந்துட்டு ட்வின்ஸ் வேணும்னா நாங்கள் IVF போகணும் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷனும் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் எங்களுக்கு இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு தம்பதிக்கும் ஒரு சிங்கிள் எம்ப்ரியோவை தான் வந்துட்டு செலுத்த வேணும்னு. அதனால நம்ம அது மூலமாகவே மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸை வந்துட்டு தடுத்துடுறோம். அப்புறம் IVF ட்ரீட்மெண்ட் போனால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு சைக்கிள்லேயே நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ் இருக்கும், இல்லை 100% அது சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு என்னம்னு சொல்லலாம், அது மிஸ்கன்செப்ஷன் சொல்ல முடியாது. அது முழுவதுமாக வந்துட்டு உண்மை கிடையாது. ஏன்னா மற்ற ஃபேக்டர்ஸையும் ஒட்டி தான், உங்களுடைய வயது, உங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனையும் ஒட்டி தான் அதனுடைய சக்ஸஸ் இருக்குது.
8: இந்த ஐவிஎஃப் செயற்கை முறை கருத்தரித்தல், அதற்கு நாங்கள் பார்த்தால் நிறைய பேர் வேறு வேறு நாடுகளுக்கு செல்வார்கள், இந்தியாவுக்கு செல்வார்கள், சிங்கப்பூர் செல்வார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் ஐவிஎஃப் சிகிச்சைக்கு டாக்டர் எத்தகைய வரவேற்பு இருக்கிறது, அல்லது அது எல்லோருக்கும் கிடைக்கிறதா, அது இலகுவாக கிடைக்குமா?
7: ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை நம்ம வந்துட்டு ஒரு பைனியர்ஸ், அதாவது முதல் முதல் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், அது ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டதும் நல்ல முறையாக வந்துட்டு டெவலப் ஆனதும் ஆஸ்திரேலியாவில் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறதை விட இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் மூலமாக சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய, கர்ப்பம் தரிக்கக்கூடிய ரேட்ஸ் 25-30% வரை அதிகம் ஆயிருக்கு. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையும் கம்பேர் செய்கிறத விட ஆஸ்திரேலியாவில் டெஃபினட்டாக டெக்னாலஜியும் சரி சக்ஸஸ் ரேட்டும் சரி ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போது முன்ன வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரைவேட் கிளினிக்ஸ் மட்டுமே இருந்தது. இப்போது நம்பர் ஆஃப் கிளினிக்ஸும் சரி ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் சரி அதிகமாக இருக்காங்க. ப்ரைவேட் போக பப்ளிக் கிளினிக்ஸும் வந்துட்டு நிறைய ஃபெர்டிலிட்டி சர்வீசஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது சேட்டலைட் கிளினிக்ஸ்னு சொல்லக்கூடிய அவுட் ரீச் கிளினிக்ஸ்லேயும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்பர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சர்வ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ வெயிட்லெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் முன்ன இருக்கிறத விட இப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்லேயும் சரி எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற விதத்துலேயும் சரி நம்ம முன்னோடியாக தான் இருக்கும்.
8: மிக்க நன்றி டாக்டர், கருத்தரிக்கும் திறன் தொடர்பில் பல கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தீர்கள். நாங்கள் இனிவரும் நாட்களில் குறிப்பாக பெண்களை பாதிக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து உரையாடுவோம். மிக்க நன்றி.
7: மிக்க நன்றி ரேணுகா. நான் இந்த உரையாடல் எல்லா நேயர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு வந்துட்டு நம்புகிறேன்.
9: குழந்தை பேறு சிக்கல்கள் மற்றும் ஐவிஎஃப் குறித்த டாக்டர் பிரியா ராஜகோபால் அவர்களுடன் உரையாடல் கேட்டோம். அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
10: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.
9: நிகழ்ச்சியின் நிறைவாக பாடலொன்றை கேட்போம். பாடல் இடம்பெற்ற படம் உயிரே, பாடியவர்கள் ஏ.ஆர். ரஹ்மான், அனுபமா, அனுராதா ஸ்ரீராம், ஃபெபிமணி. இசையமைத்தவர் ஏ.ஆர். ரஹ்மான்.

0: நேர்களே, இதுவரை நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ரேணுகா துரைசிங்கம்
1: மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன்.
0: நன்றி, வணக்கம் நேர்களே.